0: கேட்டார். சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோரே
0: எவிட்ட வெடி மஹல்லோ விசி ஹதர தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் விசி ஹதர தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

சித்தித்தாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சித்தித்தாக்கும்.

சாந்தகுருசே அடையாளமின் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.